0: பரியே பாயே பரியே பாயே பரியே பாயே
1: பாடி நாவதராந்திரங்கார் ஹே நயனே நரக நா ஜாயே ஜியோ பிண்ட சத்தே சதே காஜி ஆகவாயே ஜே லோடே சங்கா அப்னா கர் குன்னோ நீ சதாயே ஜே தரவானா பன் ஹரே தர்வேஸ் கரே தியாயே ஓ ரஹே நா பரியே பாயே
0: पंथ दशावा नित खड़ी मंद जो